0: ஒரு சிறந்த யோசனைதான், நல்லதொரு பெரிய
1: சிந்தனைதான். மலையா நாளை கோலம்பு கோலம்பு நோக்கி குட்டிகள் தூக்கி குத்திய போரில் காரி நான் குஞ்சு சீறி பயணம்
0: எங்க ஜாக்கி நம்ம டயர் கண்டிஷனா பாப்போம் இரு பாப்போம் இங்கு பிரேக் போட்டுடுங்க.

0: அவனுக்கு எதிரி லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்ல பெறுவோம் ஜாக்பாட் பிறகிந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி
1: கட்டுவோண்டா தூக்கி போரின் நாடு சீரிப்பாய்